வாங்கினது மெய்தானையா வட்டி பணம் சரி கட்டுமே, வாங்கினது மெய்தானையா வட்டி பணம் சரி கட்டுமே, பொங்கலையா ஒரு